0: ஜிபோன் வாசனவந்த் உதாசன குதே ஹதாய் வினாடி தேக்காய் வெல்லாத. குட் மார்னிங் ரணில்.
1: குட் மார்னிங் மதுசங்க. ஹெமோடம் சுபுதாசனக் பிரார்த்தனா கரனவா சத்யகலக்கண்ட ஹகினின் டெங்மே. அது தவசே வாட அஹன்ன புலுவன் நேது மே பஹுகிய சத்ய புராவட்டம இதிஸ் வல வெச்ச சித்தின் எஹம நத்தன் புவத் மேகேன வாட அது ஹதேனங்கட வெலகன் அஹன்ன புலுவ
0: வெடே படங்கத் விதிய கதைன் அட்டே லோகியோ தினகன் கலிங் அபி புட்டக் நிகங் நே உதே பாந்திர புட்டக் நிகங் இப்படி கதாவை கியாகின என்ன ஒன்று வேலையில் அடைய லோகிய சித்த வச்ச தேவல்கிட்ட கலிங்க அப்பிட சித்த வச்ச தேவல் அரை வேண்டும் மேம கதந்து இந்த குடக்கலாவட்டு அப்படி இத்தனும் அப்படியா அதக்ஷாய் கேலாம்.

சத்யாக லக்கன ஒபே கோடிபதி சிஹினே அத சபை வேத ராத்ரி 10ට லக்கன அஹன்ன ஜாதிக லோத்ரை மண்டலே சீனும டிக்கெட் பத்தல ஜாக்ராஹி பிரதிபல அத ராத்ரியேம ஒபட கியன எக்கம ரேடியோவ லக்கன

0: அகன கிரீடாவுக்கிட்ட லக்கண கிரீடாமிடிய சேம சினசுராதாவுக்கும சவசு ஹத்தராய் தீட்ட லக்கலின் கிரீடாமிடிய
1: வெலாம் பசருத்துனாய் வினாடி அத்தலியாய்
2: ඔබවෙතගෙන ආවේ අපි රටේ පාරවල් වියදම් ගැන දන්න ලෝකෙටම මෝටර්සයිකල් 3 wheel ටයර් හදන TVS ලංකාවෙතින් අඩුම වියදම් සහිත TVS XL 100 මෝටර්සයිකලේ ඔබ වෙනුවෙන්මයි